0: நீட்டுக்குச்சா இரும்முன்றே கண்டுதையிட்டு துமுகைத்தே ஏ வையுமுனிக்கியாசானே ஒக்குருக்கேசை குனை விரிங்கியாக்கு உகருக்கிரேசாகைனா ரம்மரிசவாகும் சாலேன் சிரினாக இக்கரவும்
1: Father, we glorify your name.